0: வணக்கம். கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்துடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
1: பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு இயக்கம்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ அவர் கூட அவர் கூட இருக்கிற அவங்க அம்மாவும் பெண்ணு தான், அவங்க மனைவியும் பெண்ணு தான், அவங்க பிள்ளையும் பெண்ணு தான், மருமகளும் பெண்ணு தான். இப்படி பெண்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தலைவனே யோசிக்கலிங்கும் போது தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க. தலைவன் எவ்வளியோ அப்படி அவ்வளி தானே இருப்பாங்க. அப்போது இவங்க எப்படி இந்த இயக்கத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்களா, இவங்க இந்த இயக்கத்தில் எப்படி வச்சிருக்காங்க, எப்படி பயணிக்கிறாங்கங்கிறது புரியல.
2: For more on this, I'm going across to my colleague Vijay Gopal Murali Dharan, who's been tracking this closely. Is the result day, Vijay, in Tamil Nadu, as the two key seats, Dharapuram and Madurantakam, this is a crucial test for Vijay's TVK. What does today's verdict mean for the party's political momentum?
3: Well, that's right. It's a crucial day for Tamil Nadu politics, especially for TVK, DMK and ADMK, three major players as far as Tamil Nadu politics are concerned. And on the other hand, both the constituency, Dharapuram and Madurantakam, witnessed a five-corner tight contest. As we speak, like you mentioned, very shortly the counting will begin. And we are just outside the one of the counting center in Madurantakam constituency. This is the only counting center here. Very shortly the counting will begin. First, the postal votes will be counted, and later EVM votes through EVM will be counted. So like you asked a question regarding how the important it's for TVK is. For TVK, they are looking forward to increase their tally, because remember TVK has only 107 seats. Their government is serving with the support of their allies, so they are looking forward to increase their tallies. On the other hand, for ADMK, it is a battle for prestige because of the resignation of two ADMK MLA. Both the constituencies witnessed by elections. TVK also fielded the same candidates as their own candidates in by elections. So for ADMK, it is a battle for prestige. As far as DMK is concerned, being a principal opposition party, they have been criticizing TVK government, 3 months, 4 months of TVK government over various issues. So for DMK, they are looking forward to what they call as anti-incumbency against TVK government. So they are looking forward to set the narrative or change the perspective regarding the TVK government. So this is a very important and crucial by-elections for Tamil Nadu, for all the three major players in Tamil Nadu.
2: That's right, Vijay. Thank you so much for those updates. We'll of course come back to you for more updates. Moving on, Tamil Nadu politics is seeing a fresh round of questions over Vijay's political positioning, with both Rahul Gandhi and PM Modi set to be in Chennai this weekend. The back-to-back visits have now put the focus on TVK's chief political balancing act. Rahul Gandhi is scheduled to visit Chennai on Saturday for the Chhatron Ki Goonj, while PM Modi is expected in the city on Sunday for the unveiling of the Chennai Metro project, with Vijay also set to meet the Prime Minister. DMK leader Dayanidhi Maran launched a sharp attack on Vijay, alleging that the TVK chief is trying to maintain a double game by keeping his options open. We're slipping into a short break right now. We'll come back with more news and updates. Stay tuned to NETV.
4: This is a world between orders. Uncertain.

கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்துடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய

0: கிரேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
1: பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு இயக்கம்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ அவர் கூட அவர் கூட இருக்கிற அவங்க அம்மாவும் பெண்ணு தான், அவங்க மனைவியும் பெண்ணு தான், அவங்க பிள்ளையும் பெண்ணு தான், மருமகளும் பெண்ணு தான். இப்படி பெண்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தலைவனே யோசிக்கலிங் போது தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க. தலைவன் எவ்வளியோ அப்படி அவ்வளி தானே இருப்பாங்க. அப்போது இவங்க எப்படி இந்த இயக்கத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்களா, இவங்க இந்த இயக்கத்தில் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி பயணிக்கிறாங்கங்கிறது புரியலை.
2: ஆல்ரைட், டூ சீட்ஸ் பட் எ மச் பிகர் பொலிட்டிக்கல் டெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய். As votes are counted in Madurantakam and Dharapuram, the spotlight is on whether Vijay's popularity can translate into another electoral victory 5 months after he swept to power. Both seats were won by the AIDMK back in April before its MLAs switched to the TVK, and now Vijay's prestige is on the line. The AIDMK is fighting to reclaim its turf, and Stalin's DMK is looking for a comeback. Here's why these two bipoles carry political consequences far beyond the constituencies.
3: ஜெயலலிதா மேடம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க? இந்த தீய சக்தி திமுக.
4: திருட்டு சக்தியா போய் அதிமுக ஒரு வேட்பாளர் திருடி.
0: நான் தண்ணி குடித்தேன், அவர் டீ குடிச்சாரு. அந்த டீயை குடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு பந்தா பண்ணிட்டு போயிருக்காரு.
5: 4 days on the road for just 2 seats. For Tamil Nadu Chief Minister Vijay, this counting day carries a personal stake. Madurantakam and Dharapuram will test whether his appeal still delivers votes 5 months after his breakthrough assembly election victory. Both seats were won by the AIADMK in April. Both MLAs resigned, joined Vijay's TVK and returned to seek election under a new banner. Maragatham Kumaravel in Madurantakam and P. Satyabhama in Dharapuram. The question now is, have their voters followed them? Vijay left little to chance. Rallies, road shows, village visits, a tractor ride and a roadside tea stop. In Madurantakam alone, his roadshow covered 45 kilometers through more than 30 villages. A chief minister who campaigned sparingly before winning power went all out to defend his political momentum. For the AIADMK, these results are a test of survival in its own territory. If its former MLAs win under the TVK flag, Vijay gains more than 2 seats. He strengthens his pitch to other AIADMK leaders considering a switch. But a TVK defeat could show that changing parties does not guarantee that voters move with you. For the DMK, the count offers a chance to recover ground. With several former allies now backing Vijay, Stalin's party is also testing its independent strength. A victory would be a major boost. A stronger vote share could still give the DMK a platform to rebuild. 2 constituencies cannot deliver a verdict on an entire state. But Vijay's own campaign has turned these bipoles into a prestige battle. In April, he proved his crowds could become votes. Today's count tests whether those votes still follow him after 5 months in power. Bureau Report, NDTV.
2: Meanwhile, Tamil Nadu politics is seeing a fresh round of questions over Vijay's political positioning, with both Rahul Gandhi and Prime Minister Modi set to be in Chennai this weekend. The back-to-back visits have now put the focus on TVK Chief's political balancing act. Rahul Gandhi is scheduled to visit Chennai on Saturday for the Chhatron Ki Goonj Yatra, while Prime Minister Modi is expected in the city on Sunday for the unveiling of the Chennai Metro project, with Vijay also set to meet the Prime Minister. DMK's Dayanidhi Maran launched a sharp attack on Vijay, alleging that the TVK chief is trying to maintain a double game by keeping his

0: It's 10 a.m. You are watching the Breakfast Bulletin on the NDTV network. I am Parmeshwar Bava. We've got an action-packed bulletin lined up for you this morning. Let's begin with the top headlines. NDA rules states to pass resolutions marking Prime Minister Modi's 25 years in government. The move will highlight his contributions and key schemes in individual states, with Uttar Pradesh and Assam first, followed by Haryana and then Delhi. Protesting against vote chori and CEC Gyanesh Kumar for the third day running, the joint opposition prayed at Rajghat for what Congress's Mallikarjun Kharge said was for better sense to Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah. Today, opposition MPs will meet at the Old Parliament Central Hall, followed by a possible march to Rashtrapati Bhavan. Its result day in Tamil Nadu's two key seats, Dharapuram and Madurantakam, gear up to receive the people's mandate after the incumbent AIADMK MLAs defected to the TVK. The three-cornered fight between the TVK, the AIADMK and DMK will be settled today. Punjab Chief Minister Bhagwant Mann faces fresh political heat on two fronts. The ED has summoned film producer Amardeep Grewal, Mann's brother-in-law, in connection with allegations of a 5 crore rupee demand to settle a rape case. Separately, the CBI has raided Mann's OSD, Rajbir Singh Ghumman, in an alleged bribery case. A major setback for Indian IT giants in the United States. The Trump administration is suspending several large Indian IT firms from a key program that allows skilled foreign workers to gain permanent residency. The US government has cited alleged fraud and claimed that foreign workers got jobs in the US at the cost of American workers. Israel will honor Indian pilot Captain Smith Marcher with the Presidential Award for Civil Heroism for his role in preventing a major aviation disaster aboard a Fly Dubai flight bound for Tel Aviv. All right, counting is underway in two Tamil Nadu Assembly by-polls that could offer an early measure on how much of Vijay's electoral momentum his new government can convert into support, electoral support. Madurantakam and Dharapuram are the constituencies to watch this morning. Both seats were won by AIADMK candidates in the recent Assembly elections. Those MLAs later resigned after backing Vijay's TVK. And in a floor test that entire drama played out, they are now contesting the by-polls as TVK candidates. My colleague Vijay Gopal Muralidharan has been tracking all the finer developments for us. But first, listen in to the crucial political reactions we've lined up for you.
1: ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் ஒன்று கேட்குற மக்களே, எம்ஜிஆர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? ஜெயலலிதா மேடம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க? இந்த தீய சக்தி திமுக. அப்படிப்பட்ட இந்த தீய சக்தி திமுகவோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு பிளானை போட்டால் அது எம்ஜிஆர் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? ஜெயலலிதா மேடம் அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் தொண்டருக்கு அது வலி தானே, அது வேதனை தானே? அந்த சதியை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? அதனால தான் இந்த தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சும் நம்மளுடைய சகோதரி சத்யபாமா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு உண்மையான விசுவாசியா, ஜெயலலிதா மேடம் அவர்களோட ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா அதை தாங்கிக்க முடியாம நம்மளோட வந்தாங்க. எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஒண்ணு கட்சி தாவல முறையா அது ரிசைன் பண்ணிட்டு நம்மளோட வந்தாங்க. உடனே அந்த பேரம் இந்த பேரம் ஏதோ கழுதை குதிரை ஏதோ ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் சப்போர்ட் நம்மளோட இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க இந்த பேரெல்லாம்?
2: என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்தினுடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோ

0: Well, our big focus at 11 a.m. The Dharapuram contest has taken another turn after the AIADMK led through the first three rounds. The TVK has now moved ahead at the end of the fifth round. This is turning into a closely fought contest with the lead changing as counting progresses. And in Madhurantaka, meanwhile, the TVK is reported to be building a comfortable lead. The two seats are testing different things for Vijay's party. In Madhurantakam, can the TVK convert its reported advantage into a clear victory? And in Dharapuram, where the lead has changed hands, the result may remain uncertain until the later rounds. But the key now is the actual margin after round five and whether the TVK can sustain its momentum as more votes are counted. Vijay Gopal Muralidharan continues to be with us, tracking the latest developments. Vijay, take us through the exact vote totals and the margin after the fifth round. How many rounds remain to?
1: Parameshwar, so far we got end of seven rounds in Dharapuram Assembly constituency. It looks like TVK has got a lead in Dharapuram. I remember first five rounds, ADMK got a slight lead, but now TVK got a lead more than 900 votes margin difference. As far as Madhurantakam Assembly constituency, here you can see already celebration have started. Huge number of TVK cadre have gathered here. They have started this celebration, and here TVK has a comfortable lead as far as Madhurantakam Assembly constituency. So TVK has started this celebration here. Many cadre have gathered here, and just outside the counting center in Madhurantakam Assembly constituency, they have started the celebration. So far, early trends looks like both the seats TVK leads in both the seats. Let's have a word with the supporters. Zaka, rendu thogudiyilum lead irukanga. Taveka, inda vetri edho kurikudhunnu
2: nengi? Inda vetri edho kurikudhunna engala kurikudhu. Naangala makkalagiya naangal தளபதிக்கு மட்டும்தான் வருவார். தளபதி மட்டும்தான் ஜெயிப்பாரு. தளபதி சின்ன தான் ரெண்டு தொகுதியிலுமே முன்னிலே 100,000 வாக்கு வித்தியாசம். மதுராந்த தொகுதியில மரகத குமரவேலக்க அடிப்பாங்க.
1: இந்த வெற்றி வந்து இந்த சீட்ஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. 107 இருக்கு தாவேக்காக்கு, இப்ப இந்த ரெண்டு சீட்ல 109 அந்த மாதிரி ஆகுது. இது எந்த அளவு தாவேக்காக்கு வந்து இது கொடுக்கும் நினைக்கிறீங்க வருங்கால?
3: கண்டிப்பா அட்வான்டேஜ் தான் சார் எங்களுக்கு. இது வந்து அட்வான்டேஜ் தான். இன்னும் 5 தொகுதி இருக்கு, எல்லாம் நாங்க புது மெஜாரிட்டி வந்துருவோம். யாரோட இதுவும் எங்களுக்கு தேவையில்லையே. அப்படியிருந்து நாங்கள் கூட்டணியோட கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு சொல்லி எங்க தளபதி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னாரு. அதனால எங்களுக்கு எப்பயுமே கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். எங்க தளபதி எல்லாரும் எல்லா தலைவர்களும் மதிப்பாரு. அதனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்க மரகதம் குமரவேலப்பா அம்மா 4வது முறையா எம்எல்ஏவா ஜெயிக்கிறாங்க. எந்த ஒரு போஸ்டனும் எங்க தொகுதியில 4வது முறையா கண்டினியூ ஜெயிச்சதில்லை. மரகதம் தொகுதியில ஃபர்ஸ்ட் டைம் மரகதம் குமரவேல் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: This is the celebration what we are witnessing on ground just outside the Madhurantakam counting center. TVK supporters have started their celebration. They are blowing whistles, which is the pole symbol of TVK, and they are dancing here. So it's a huge celebration as far as Madhurantakam Assembly constituency is concerned. Dharapuram, it's witnessing a close contest between ADMK and TVK. We have to wait till last round whether to get a clear picture who will win in Dharapuram. We have to wait till last round, Parameshwar.
0: We will, of course, continue to track all the finer developments with you, Vijay. Sam Daniels also with us from outside the AIADMK headquarters this morning. Sam, the AIADMK led in the early rounds, but TVK has now moved ahead. But tell us, which polling areas are driving this change? Why is the TVK now gaining consistently? Is it because of certain issues, certain specific pockets?
4: Well, Parameshwar, this by-election, particularly in Dharapuram, could go down the wire because here caste factors matter a lot. Dharapuram is a traditional AIADMK bastion, and the AIADMK had won these two seats just a few months ago when the assembly elections took place in the month of May. But these lawmakers chose to resign and quickly switch to the ruling TVK. Although bipoles generally go in favor of the ruling party, in Dharapuram, the caste dynamics could play, and there were also opposition to this particular TVK candidate's campaign in some pockets. So we'll have to wait and watch how this would finally end. But certainly, if the AIADMK manages to win, then it'll be a ray of hope for EPS, the party chief, whose party has been witnessing a series of poll defeats after Jayalalitha died.
0: Correct.
4: And this will also, in some way, strengthen his leadership. But if TVK wins, it will be seen as a referendum of sorts for the ruling TVK, for the charisma of Chief Minister Vijay, and also would be seen as an election that will set the tone for the by-elections expected to the other five vacant seats because of the AIADMK lawmakers switching to TVK and one seat falling vacant after Vijay himself chose to retain Perambur seat, one of the two seats he ultimately won. So much at stake, although traditionally by-elections would largely go in favour of the
0: ruling party.
4: We can't call it over yet. We should wait for the final round to be over, particularly in Dharapuram.
0: Well, we'll continue to track all the latest developments with you, Sam and Vijay. Do stay on with us. It's a high-stakes result day in Tamil Nadu. Counting is underway in two crucial by-poll seats, Dharapuram and Madurantakam. And we have big trends coming in. Vijay's TVK is surging in both seats. Currently, Madurantakam and Dharapuram, it's 11:08 a.m. It is a fierce three-cornered battle, TVK, the AIADMK and the DMK, that will finally be decided today. The TVK has gambled by fielding the very defectors who triggered these by-polls and is now eyeing a clean sweep. Whether that materializes, well, we'll keep tracking the latest for you. But every AIADMK rebel is watching this verdict very, very closely. For the AIADMK, it is a battle for survival, a fight to win back its own bastions. For MK Stalin's DMK, on the other hand, now sitting in the opposition, it's a chance to prove it can still gain ground. And the left, well, they are also in the fray. And here are the reactions you need to listen to before we proceed.
5: ஒரு சிம்பிள் க்வெஸ்டின் ஒன்று கேட்குறேன் மக்களே. எம்ஜிஆர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? ஜெயலலிதா மேடம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க? இந்த தீய சக்தி திமுக. அப்படிப்பட்ட இந்த தீய சக்தி திமுகவோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு பிளானை போட்டா அது எம்ஜிஆர் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? ஜெயலலிதா மேடமை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் தொண்டருக்கு அது வலி தானே, அது வேதனை தானே? அந்த சதியை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும்? அதனால தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவா ஜெயிச்சும் நம்மளுடைய சகோதரி சத்யபாமா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு உண்மையான விசுவாசியா, ஜெயலலிதா மேடம் அவர்களோட ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா அதை தாங்கிக்க முடியாம நம்மளோட வந்தாங்க. எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஒன்றும் கட்சி தாவல, முறையா அதை ரிசைன் பண்ணிட்டு நம்மளோட வந்தாங்க. உடனே அந்த பேரம் இந்த பேரம் ஏதோ கழுதை குதிரை ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் சப்போர்ட் நம்மளோட இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க இந்த பேரெல்லாம்?
6: என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர்வர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.

0: கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்தினுடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
1: பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு இயக்கம்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ அவர் கூட அவர் கூட இருக்கிற அவங்க அம்மாவும் பெண்ணு தான், அவங்க மனைவியும் பெண்ணு தான், அவங்க பிள்ளையும் பெண்ணு தான், மருமகளும் பெண்ணு தான். இப்படி பெண்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தலைவனே யோசிக்கலிங்கும் போது தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க. தலைவன் எவ்வளியோ அப்படி அவ்வளி தானே இருப்பாங்க. அப்போது இவங்க எப்படி இந்த இயக்கத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்களா, இவங்க இந்த இயக்கத்தில் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி பயணிக்கிறாங்கங்கிறது புரியலை.
2: Well, the TVK is now leading in Dharapuram after trailing the AIADMK in the early rounds today. That reversal is a development to watch. In Madurantakam, the TVK is also reported to be ahead comfortably. But Dharapuram is a different kind of test, as Sam and Vijay have been highlighting. Can Vijay's party defeat the very party from which its candidate crossed over? That remains the big question. Sam Daniel and Vijay Gopal Muridharan continue to be with us, tracking all the finer developments. Sam, how should we read the two bipoles together? The TVK is reportedly ahead comfortably in Madurantakam, while Dharapuram currently is being considered a tighter race. Do the constituency level results so far point to a common TVK factor, or are local candidates and caste dynamics and constituency dynamics more important?
3: I could not hear your question very clearly, but that's right. Traditionally, bipoles go in favor of the ruling TVK. But this time the bipoles happen not because of someone dying or someone resigning, but this time just weeks after elections these candidates chose to resign and then switch to the ruling TVK amid allegations of horse trading by the minority TVK government, which still runs short of a majority. It's in that context this particular battle is being seen. But Madurantakam is a traditional, Dharapuram is a traditional AIADMK stronghold in the western part of Tamil Nadu, where lots of caste dynamics play. And that's why initially it was seen to be favorable to the AIADMK, which lost these seats after their MLAs resigned. But now at the moment as we speak, the trends are changing. The TVK is leading, but the battle will certainly go down the wire. We cannot call it over yet. But the lessons or stakes could be high for both these sides. If AIADMK wins any one of these seats, that's a big shot in the arm for the party chief EPS, who has been facing flak for leading the party, losing elections one after the other after Jayalalitha died. And this time the losses will be huge if it loses its seats because it just won them a few months ago. For TVK Chief Vijay and Chief Minister Vijay, it could be a referendum of sorts if they win. Secondly, it could also set the tone for the remaining five seats which are vacant. If they lose this seat, any one of these seats, then again there could be lessons to be learned for the TVK because of the allegations of horse trading, and it may lead to questions whether the party should field the same candidates who chose to resign from AIADMK and switch to the ruling party. If they win, it will help them to boost their numbers by two and could set the tone for the remaining five seats. Their ultimate aim is to make sure they win all these by-elections so that their dependence on other parties for a simple majority could considerably come down.
2: Sam, as always, thank you so much for taking us through the latest details and taking us through the possible situations that lie ahead of us. Vijay Gopal Muridharan continues to be with us as well. Vijay, let's talk about the AIADMK and what they actually risk.